வானொலி நேரம் இப்பொழுது சரியாக 1:42 ஆகிறது. இன்று திங்கட்கிழமை, ஜூன் மாதம் 22 தேதி. இன்னபாண்ட வானொலி, மொரிஷியஸ் வானொலி இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த திங்கட்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம்.

0: மொரிஷசு வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

இன்றைக்கு ஆனி மாதத்தின் எட்டாம் நாள் ஆனி மாதம் வந்துவிட்டது அல்லவா. ஆனி மாதம் என்பது ஆண்டின் மூன்றாவது மாதமாகும். உங்கள் பக்தி பாடல்களின் நிகழ்ச்சி வரிசையில் இதோ முதலில் வரும் பாடலி லிங்காஸ்தகத்தின் ஒரு பகுதி.

இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூன் மாதம் 22ஆம் தேதி. ஆனி மாதத்தின் 8ஆம் நாள். இன்றைக்கு ஆனி உத்திரம் அல்லது ஆனி திருமஞ்சனம் என்பது இன்றைய நாளில் மிகவும் மங்களகரமான திருநாளாகும். இறைவனின் வடிவம் அவரது 5 மடங்கு செயல்பாடுகளை நிரூபிக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் முக்தி. இந்த புனித நாளில் நதராஜரின் ஆனந்த தாண்டவத்தையும் தரிசிப்பதன் மூலம் துயரங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும். இதோ அடுத்து வரும் பாடல் ஆனந்த தாண்டவம்.

பக்தி பாடல்களின் நிகழ்ச்சி வரிசையில் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். இத்திருநாளில் சிதம்பர நடராஜ திருக்கோளில் மற்றும் அனைத்து சிவன் திருக்கோவில்களிலும் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன. இதை உங்களுக்காக

பக்தி தன்மும் சிவபெருமானை போற்றும் பாடல்களை நீங்கள் கேட்டீர்கள். சிவபெருமானின் நடனம், சிருஷ்டி, காத்தல், அடித்தல், மறித்தல், அருளல் ஆகிய ஐந்தொழில்களை உணர்த்துகிறது. பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவராக்கு. தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: வாழ்க தமிழ் வளர்க்க குரல் நெறி அரட்டுப்பால். இன்றைய குரல் அதிகாரம் ஒழுக்க முறைமை, குட் கண்டக்ட். ஒழுக்க முடியவர்க்கு ஒவ்வாவே தீய வழுக்கியும் வாயா சொல். பொருள்: ஒழுக்கமானவர்கள் தீமையானவற்றை தவறியும் வாயில் கூட சொல்லுவது இல்லை என்பதே இதன் பொருளாகும். எஸ், தட் இஸ் தோஸ் ஹூ இஸ் டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்டக்ட் வில் நாட் இஸ் பி எவில் இவன் ஃபோகட்ஃபுல்லி. இதோ வாருங்கள் ஒழுக்க முடைமை குறப்பாக்களே பாடலின் இசை மூலமாக கேட்கலாம். ஒழுக்க முடைமை,
1: ஒழுக்க முடைமை.
2: Une conduite morale confère la distinction. Elle doit donc être plus soigneusement gardée

0: Une conduite morale est une graine de bonheur. Une graine dont poussera un arbre qui produira du bonheur. Une conduite immorale est une source de malheur.
1: ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கையும் வாயாட்சுதன்.
0: Les gens de haute moralité ne disent jamais de vilaines paroles, même pas par inadvertance. Ceux qui ne savent pas vivre en harmonie avec le monde sont des ignorants, quelque grande que soit leur connaissance.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
3: மத்திய நேரத்தில் உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 வரை அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில். தென்றல் வந்து தீந்தும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல,

இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து பாடிய பாடல் காதலின் அழகிய உணர்வுகளையும் காதலர்களின் இதயத்தில் ஏற்படும் வண்ணமயமான மாற்றங்களையும் விவரிக்கிறது.

நிற்பவை நினைவில் நிற்கும் பாடல்கள். இருவரும் பாடும் அடுத்த பாடல் ஆம். என்ன சொல்லி பாடுவதோ, என்ன வார்த்தை தேடுவதோ. ஹரிஹரன் சாதன சர்க்கம் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல். 2002 வெளிவந்துள்ள திரைப்படம் இது. என் மனவாளி

மகளிரே, உங்கள் வாழ்க்கையை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்ள உடவும் சில சிறந்த வாழ்க்கை இரகசியங்கள். ஹாப்பினஸ் இஸ் எ சாய்ஸ், நாட் எ ரிசல்ட். மகிழ்ச்சி என்பது தேர்வு, அது தானாக வருவதல்ல, நாம் தேர்ந்தெடுப்பது. பி கைண்ட் ஃபார் எவ்ரி ஒன் யூ மீட் இஸ் ஃபைட்டிங் எ ஹார்ட் பட்டில். தட் இஸ், நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு போராட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் அன்பாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது வாய்ப்பு. ஆம், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது வாய்ப்பு. தட் இஸ், எவ்ரி டே இஸ் எ செகண்ட் சான்ஸ். கிராட்டிடியூட், நாம் பெற்றிருக்கும் விஷயங்களுக்கு நன்றி உணர்வுடன் இருப்பதே நம்மிடம் உள்ளதே போதுமானதாக மாற்றும். தட் இஸ், கிராட்டிடியூட் டர்ன்ஸ் வாட் வி ஹாவ் இன்டு எனஃப். நம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். மகள்

புதிய முகம் படத்தில் வந்துள்ள ஒரு பாடல் இது உங்களுக்காகவே. நேற்று இல்லாத மாற்றம் என்னது?

இசை புயரகுமான் இசையில் உருவான இந்த இன்னிசை பாடலின் காதல் ஏக்கம் மற்றும் அன்பின் ஆழத்தை மிக உணர்ச்சிகரமாக விவரிக்கிறது.

நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஜீன்ஸ் திரைப்படத்தில் இடம் பெற்ற பாடல் கவியரசு வைரமுத்துவின் வரிகள். ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கின்றார். நித்யாஸ்ரீ மாதேவன் அவர்கள் இப்பாடலை பாடியுள்ளார்.

உங்கள் நிகழ்ச்சியில் இறுதி பாடல் இது. காதலன் படத்து பாடலாகும். நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ரத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி உங்கள் இசை அருவி நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நாளைக்கு நாம் நிச்சயமாக உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறிவிட பிறந்தவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசி. நேர்களின் நன்றி, வணக்கம்.

0: 819 किलोहर्ट्ज़, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
2: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழிகற்றை ஒலிபரப்பாகும். முதன் முதலாக இறைவனை போற்றும், சிவபெருமானை போற்றும் பாடலை கேட்கலாம்.

வானொலி அன்பர்களை, அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. இளமையிற் கல் என்றார் ஔவையார். அதாவது இளம் பருவத்தில் நாங்கள் படிக்க வேண்டும், கற்க வேண்டும் என்பது திண்ணமாகும். ஔவையாரின் அருள்மொழியை கேட்டால் அது நமக்குத்தான் பயன் அளிக்கும் என்பது உண்மை. ஆகையால் ஔவையாரை பின்பற்றுவோமாக. வானொலி அன்பர்களை, அடுத்து வருவது கிழக்கு சீமையிலிருந்து வந்துள்ள மானுத்து மந்தையிலை என்னும் அருமையான பாடல். கேட்போமா?

வானொலி அன்பர்களே, ஸ்டார் என்னும் படம் ஒரு அருமையான படமாகும். இந்த படத்திலிருந்து நான் நேந்திக்கிட்ட என்னும் பாடலை 30 வயதுக்குள் இருக்கும் அத்தனை பேருக்கு தருகின்றோம். கேளுங்கள்.

அவருடைய நண்பர்களே, இந்த நாட்டில் மிகவும் உங்களுக்கு பிடித்த அருமையான பாடல் அவ்வரிசையில் அடடா மழடா என்பது ஒரு சிறப்புமிக்க பாடல்தான். இதோ கேளுங்கள், இந்த இரவு நேரத்தில் மழை வந்தாலும் வராமலும் நாங்கள் அடடா மழடா என்னும் பாடலை ரசிப்போமா?

வானொலி அன்பர்களே, உன்னை நினைத்து என்னும் சிறப்பான பாடலை சிறப்பாக முருகன் குடும்பத்தாருக்கும் ரிஷ்மாக் ஊரிலிருந்து தருகின்றோம்.

0: வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி வா செல்லம் என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தென்சை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.
1: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you. I need you, baby. I need you.